0: ஜோலி சில்க்ஸ் அண்ட் ஜோய் ஆலுகாஸ் கான்வென்ட் ஜங்ஷன் கொல்லம்.
1: கர்ப்பகாலம் ஆகோஷமாக்க கிண்டர் ஹாஸ்பிட்டல்ஸ் ஒருக்குன்னு ஜனனி மித்ரம் பேக்கேஜ். கர்ப்பிணிகள்க்காய் 4 ஆழ்ச முதல் பிரசவம் வரையுள்ள பிரத்யேக பேக்கேஜுகள் நீங்கள்க்காய் ஒருக்குன்னு கிண்டர் ஹாஸ்பிட்டல்ஸ். அத்தியாதுனிக நிலவாரத்தோடு கூடி பிரவர்த்தனம் ஆரம்பிச்ச கிண்டர் ஹாஸ்பிட்டலில் நவஜாத சிசு பரிசரணத்தினுள்ள லெவல் 3 NICU சேவனங்களும் கூடாதே கைனக்காலஜி, பீடியாட்ரிக்ஸ், பீட்டல் மெடிசின், ஜெனரல் மெடிசின் என்னி சேவனங்களும் லபியமான. கூடுதல் விவரங்களுக்கு விளிக்கு 7999448 40. கிண்டர் ஹாஸ்பிட்டல்ஸ் ரெண்டாங்குட்டி. லெட்ஸ் செலிப்ரேட் பிரெக்னன்சி வித் கிண்டர் ஹாஸ்பிட்டல்ஸ்.
2: Feel the music with Radio Santhvanam 90.4 FM.
3: Radio Santhvanam 90.4 FM il ippol kelkam Grama Bhangi tayaraaki avadhripikkunnathu RJ Sreelakshmi. സാങ്കേതിക സഹായം ആദർശ് അജയ്.

சினிமாவின் முக்கியமான ஒரு முகம் இவர். தமிழ் தெலுங்கு மொழிகள்ல 75 கூடுதலான திரைப்படங்களை இயக்கியிருக்காரு. யாருன்னு தெரிஞ்சதா? இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர்கள். இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர்களுடைய சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி. 9th standard படிக்கும் போதே அவருடைய பள்ளி நாடகங்கள்லையும் கலை நிகழ்ச்சிகள்லையும் இவர் தான் எடுத்து நடத்திருக்காரு. சின்ன வயசுல எஸ்பி முத்துராமன் அவர்களும் அவருடைய தந்தையும் நிறைய நாடகங்கள்லாம் போய் நேர்ல பாப்பாங்களாம். இந்த நாடகங்களை பார்த்து பார்த்து இந்த கலைத்துறை மீது அவருக்கு அதிகமான ஆர்வம் ஏற்பட்டுச்சு. 1952 நம்ம சிவாஜி கணேசன் அவர்கள் நடிச்ச பராசக்தி படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர்களுக்கு இனிமே நம்மளுடைய வாழ்க்கை திரை உலகம் தான் அப்படின்னு முடிவு செஞ்சிட்டாரு. அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்றாரு. மறுப்பே இல்லாம SSLC முடிச்ச கையோட அவர் சென்னைக்கு பயணமாகிறாரு. இன்னும் அவரை பத்தின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சப்போ, அதுக்கு முன்னாடி எஸ்பி முத்துராமன் அவர்கள் இயக்கிய 6-60 திரைப்படத்திலிருந்து பஞ்சு அருணாச்சலம் அவர்களுடைய வரிகளில் இசைஞானி இளையராஜா அவர்களின் இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி அவர்களின் குரலில் கண்மணியே காதல் என்பது பாடலை கேட்கலாமா?

0: പാട്ടിൽ ഒരു ഗീതത്തിൽ ഇനി ഒരു ഇടവേള
1: ആസ്വദിക്കൂ ഓരോ നിമിഷവും റേഡിയോ സാന്ദൂരം 90.4 FM-നോടൊപ്പം.
0: തിരിച്ചു വരാം. ഇൻട്രിക്കോ അവതരിപ്പിക്കുന്ന കാറ്റിൽ ഒരു ഗീതം.
2: ഇൻട്രിക്കോ വഴങ്ങും കാറ്റിൽ ഒരു ഗീതം നിഘ്ചി കേട്ടിട്ടിരിക്കീങ്க. தன்னுடைய திரை உலக பயணத்துக்காக அவர் சென்னைக்கு புறப்பட்டதுக்கு அப்புறமா கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய தென்றல் பத்திரிகையில வேலை செய்யறதுக்காக எஸ்பி முத்துராமன் அவர்களை அவருடைய தந்தை அங்க சேர்த்து விடுறாரு. பத்திரிகையில வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சினிமால எப்படியாவது வந்துடணும்னு அவருடைய ஆர்வம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதை புரிஞ்சுக்கிட்ட எஸ்பி முத்துராமன் அவர்களுடைய தந்தை ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ல சேர்த்து விடுறாரு. ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் எஸ்பி முத்துராமன் அவர்களை அழைச்சு, நீ முதல்ல எடிட்டிங் கத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த காலத்துல பிரபலமான எடிட்டர் சூர்யா, இயக்குனர் கே சங்கர் இவங்கெல்லாம் எஸ்பி முத்துராமன் அவர்களுக்கு எடிட்டிங் கலைய கத்துக் கொடுக்கறாங்க. ஏ வி மெய்யப்ப செட்டியார் அவர்களுடைய மகன்களான முருகன், குமரன், சரவணன் அப்புறம் மருமகன் ஏ வீரப்பன் இவங்கெல்லாம் சேர்ந்து இணைந்து தயாரிச்ச களத்தூர் கண்ணம்மா படத்துல உதவி இயக்குனரா எஸ்பி முத்துராமன் அவர்கள் வேலை செஞ்சாரு. அதுக்கப்புறமா இயக்குனர்கள் கிருஷ்ணன் பஞ்சு, யோகானந்த், கிருஷ்ணன் நாயர் இவங்க கிட்ட எல்லாம் உதவி இயக்குனரா வேலை செய்யறாரு. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா ஏ வி எம் சரவணன் அவர்கள் பிரபல இயக்குனர் ஏ சி திருலோகச்சந்தர் அவர்கிட்ட உதவி இயக்குனரா சேர்த்து விடுறாரு. இதை பத்தி எஸ்பி முத்துராமன் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, ஏ சி திருலோகச்சந்தர் ஏவிஎம் ஸ்டுடியோவுக்காக இயக்கிய பல படங்கள்ல நான் உதவி இயக்குனரா வேலை செஞ்சிருக்கேன், அவர் தான் என்னுடைய குரு, அவரிடம் இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ பஞ்சு அருணாச்சலம் அவர்களுடைய வரிகளில், இசைஞானி இளையராஜா அவர்களின் இசையில், கே ஜே யேசுதாஸ் ஜென்சி அவர்களின் குரலில் பிரியா திரைப்படத்திலிருந்து என்னுயிர் நீதானே பாடலை கேட்கலாமா?

0: காற்றில் ஒரு கீதத்தில் இனி ஒரு இடவேள.
1: നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM. സ്റ്റേ ട്യൂൺഡ്.
0: തിരിച്ചു വരാം ഇൻട്രിക്കോ അവതരിപ്പിക്കുന്ന കാറ്റിൽ ഒരു ഗീതം.
2: ഇൻട്രിക്കോ വഴങ്ങും കാറ്റിൽ ഒരു ഗീതം കേട്ടിട്ടിരിക്കീങ്ക. ஏற்கனவே சொல்லியிருந்த ரொம்ப அலட்டிக்காம ரொம்ப கேஷுவலா இருக்கிற ஒரு கேரக்டர் தான் இயக்குனர் SP முத்துராமன் அவர்கள். நிறைய இன்டர்வியூல கூட நீங்க பாத்திருப்பீங்க. எப்பவுமே கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் அப்படின்னு பட்டியல் போடுற மாதிரி ஒரு கிரெடிட் அவர் என்னைக்குமே விரும்புறது கிடையாது. SP முத்துராமன் அவர்கள் எப்படி வேலை செய்வார் அப்படின்னு பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் கூட ஒரு புக்ல சொல்லியிருக்காரு. கடுமையான உழைப்பாளி, ஒரு வாரம் கூட தூங்காம வேலை செய்வார் அப்படின்னு. பயங்கர டெடிக்கேஷன் இருக்கிற கேரக்டர் அவர் அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு பாண்டியன் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது SP முத்துராமன் அவர்களுடைய துணைவியார் இறந்து போயிடுறாங்க. ஒரே ஒரு நாள் மட்டும் போயிட்டு அந்த இறுதி சடங்கை முடிச்சுட்டு மறுநாளே படப்பிடிப்புக்கு வந்துடுறாரு. நிறைய முறை SP முத்துராமன் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, AVM எனக்கு தாய் வீடு. எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்ல வேலை கத்துக்கிறதுக்காக எடிட்டிங் ஷூட்டுக்கு போனேன். அசிஸ்டன்ட் எடிட்டரா இருந்தேன், எடிட்டர் ஆன, உதவி இயக்குனர் ஆன, நான் அங்கதான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. AVM ஸ்டுடியோல எடிட்டிங்ல வேலை செஞ்ச SP முத்துராமன் அவர்களுக்காகவே SPM எடிட்டிங் ஷூட் அப்படின்னு தனியா ஒரு எடிட் ஷூட்டே அங்க இருக்கு. இப்போ பஞ்சு அருணாச்சலம் அவர்களுடைய வரிகளில் இசைஞானி இளையராஜா அவர்களின் இசையில் KJ யேசுதாஸ் பாடிய பிரியா திரைப்படத்திலிருந்து அக்கறை சீமை பாடலை கேட்கலாமா?

0: കാറ്റിൽ ഒരു ഗീതത്തിൽ ഇനി ഒരു ഇടവേള.
1: You are tuned into your favorite radio station, Radio Santhanam 90.4 FM, keeping you company all day.
0: തിരിച്ചു വരാം ഇൻട്രിക്കോ അവതരിപ്പിക്കുന്ന കാറ്റിൽ ഒരു ഗീതം.
2: ഇൻട്രിക്കോ വഴങ്ങും കാറ്റിൽ ഒരു ഗീതം കേട്ടിട്ടിരിക്കീங்க. ஒரு முறை எஸ்பி முத்துராமன் அவர்கள் சொல்லியிருக்காரு, அந்த காலத்துல அவருக்கு முதல் முதல்ல கலைமாமணி விருது கொடுக்க போறோம் அப்படின்னு அரசிடம் இருந்து அந்த அழைப்பு வந்த போது ஒரு பக்கம் மகிழ்ச்சியாவும் இருந்தது, இன்னொரு பக்கம் அதிர்ச்சியாவும் இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டா, பொதுவா சினிமா துறையில சீனியர் கலைஞர்களுக்கு தான் இந்த கலைமாமணி பட்டம் கொடுப்பாங்க. நான் இப்பதான் சில படங்கள் எல்லாம் இயக்கிட்டு வளர்ந்துகிட்டு வந்துகிட்டு இருக்கேன், அதுக்குள்ள கலைமாமணி விருதா அப்படின்னு ஒரு ஆச்சரியம் இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அப்போ முதல்வராக இருந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய கையால இந்த கலைமாமணி விருதை பெற்ற போது அவ்வளவு சந்தோஷமா இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழ் ஸ்டேட் அவார்ட்ஸ் 6-60 வரை திரைப்படத்துக்காக பெஸ்ட் டைரக்டர் அவார்ட், 2012 ஆண்டு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வாங்கியிருக்காரு. இயக்குனர் எஸ் பி முத்துராமன் அவர்களை ஒரு மிக பெரும் திரை ஆளுமை இயக்குனர் அப்படின்னு ஒரு ஒற்றை சொல்லுல சொல்லி கடந்து விட முடியாது. ஒரு வெற்றி இயக்குனர் அவர் கொண்டாடப்படுறதுக்கு அவருடைய திறமை, விடாமுயற்சி, கடும் உழைப்பு தான் காரணம்னா அது கண்டிப்பா மிகையாகாதுன்னு சொல்லலாம். தமிழ் சினிமா வரலாற்றை எப்படி ரஜினிகாந்த் கமல்ஹாசன் அவர்கள் இல்லாம எழுத முடியாதோ, அந்த மாதிரி தான் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் அவர்களுடைய 2 சகாப்தங்களின் வரலாற்றை இயக்குனர் எஸ் பி முத்துராமன் அவர்கள் இல்லாம எழுதிட முடியாதுன்னு சொல்லலாம். மீண்டும் அவருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களோட, அவர் இயக்கிய ரிஷி மூலம் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில், இளையராஜா அவர்களின் இசையில், TM சவுந்தரராஜன் அவர்களின் குரலில் 50-லும் ஆசை வரும் பாடலை கேட்கலாமா?